பின்னாங்க அதே போல விழா தலத்துறை கிழமரம் மதுர உபக்கிரமனையெல்லாம் வாக்கின வைக்கும் நிலை இந்த உபகமுறிய தலை தங்கன புறக்கிரம கோணத்து எம்சி இனந்தி தூ போயிருந்தேன் நமக்கு பக்கத்தை கேட்டுக்கணும் த வாய்ஸ் ஃப்ரம் த மவுண்டன்ஸ் அண்ட் இரோம் அம்மன் அப்படி உள்ள ஒன்று பண்ணுவோம் அப்படி கொண்டுக்கணும் யூனிவர்சிட்டி லிவங்கோ சான்ஸ் டூ யூனிவர்சிட்டி கே தூ எம்சி இனந்தி தூ போயின்னு த்ரீஎஃப்எம் ஏன் சத்திரம் ஓட்டி தூணு தலை வந்து தூண்டிட்டுங்க கக்குனுங்களா உபகாரம் சேர்த்துங்க அம்மாய் சோ விபத்தாய் சேர்த்துக்க மாய் விபத்தாய் மெசேஜ் அம்மாய் விபத்தை சேர போகிறவத்துக்கு அம்மா வீட்டுக்கு அம்மா என்ன பண்ணி தலை போனி மேடம் தரேன் பூமி நினைக்கும் அப்போ சத்து நோத்தி சங்கனி இந்து சங்கனி ரூவா சங்கனி தோலு எப்போ நல்லி மிஸ் உள்ளந்தோல செல் வாழ்த்துக்கு பூமி நினைக்குவான் கரவுனா தேவிக்கோ இந்த வீரன் லிங்க பார்த்தா என்ன பொங்கி வினாக்கா இந்த சித்திரக்கு தான் மலாவும் ஒன்றுத்துக்கு பண்ண என்ன பார்க்கறவங்க சரி ஏன்னா இந்து இந்து தேவை நீங்கள் கரவத்துக்கு பூமி நினைக்குவான் சொம்பக்கிற அன்றை போகித்துக்கு கதாக்கா சொம்பக்கிற அன்றை வத்திக்கும் சொப்பக்கார போய் அக்கா வித்திக்கும் சோற சொசங்கோனத்துக்கும் சரி ஒன்று வந்து இதுதான் நீ சமத்துக்கு மிக்க ரொம்ப நினைக்குவான் அவர் சொப்பம் புழுத்து நம்பிக்கை ரொம்ப நினைக்குவான் மட்டும் கணக்கோ பென் ரோக்கரி என்ன பூக்கு நீ தூஎம்சி நந்தி தூ பாயிண்ட் த்ரீ எஃப்எம் சமணி விநாயகத்துக்கு முடித்துக்கும் நான் வைக்காங்க நான் வைக்காந்த நம்ம வைக்கான் இந்த தொக்கோனத்துக்குமாய் தினி சந்தும் பூங்கில் விசாரத்துக்கு நம்ம அம்மா வீட்டி ஏதோ போகணும் வினாக்கா இன்னும் நீ சிங்க இந்த தலாத்தன புறக்கணும் போய் சிங்க தொழில் போகணும் இந்து நான் மக்கி மக்கினா ஸோ இந்த சிங்கில் ஒன்று பண்ணுவோம் சார் அந்த மெசேஜுக்குமாய் சார் அந்த தரங்கத்துக்குமாய் அதுக்கு கக்கம் புறக்க நான் ரொம்ப நினைக்குவான் எவ்வளோ வினாக வைக்க முடியும் இந்த உந்தோபத்துக்குமா இந்த வீட்டை கொண்டதுக்குமாய் எனக்கு நெசல் கம்பருங்கோன தூஎம்சி நந்தித்துக்கு போயிட்டு திருஃபம் திருத்தம்புவா கிறிஸ்தான் போல வினாக்கா நான் தல்லா ரவினாபாலம் விஸ்வத்துக்கு அனுபவம் நினைக்குவான் எனக்கு நெசல் கம்பருங்கோன தூஎம்சி நந்தித்துக்கு போயிட்டு திருஃபம் சார் தல்றவா ஓத்தத்துக்கு வைக்க முடியும் சார் நீ சுசங்கோனத்துக்கும் பேக்கா சந்தாபத்துக்கும் பேக்கா அனுபவம் நினைக்குவான் அம்மோதைக்கும் அனுபவம் நீங்கள் தாழ்த்தால் பக்கத்தில் கணிசி பார்த்தாக்கா அவர் சொப்பம் புழு தினபிக்க முடியும் சார் அன்பு நினைக்குவான் நீ தாக்கணும் நீ தள்ளி தாத்துக்கல விசேரசோ பக்கத்துக்கு தகுந்த விக்கா என்ன பொங்கி வினாக்கா என் தாய் தாய்